0: and on radio.
1: இது SPS தமிழ் மொபைல் இணையம் வானொலி வழியாக நீங்கள் இணைந்து கொண்டுள்ளீர்கள்.
2: நேர்கள் அனைவருக்கும் வணக்கம். இன்று மே மாதம் 29ஆம் தேதி, வைகாசி திங்கள், 15ஆம் நாள், வெள்ளிக்கிழமை. இன்றைய நிகழ்ச்சியை தொகுத்து வழங்கும் நான் செல்வி இன்பசேகரன். SBS தமிழ் ஒலிபரப்பாகும் இந்த நிலத்தின் பாரம்பரிய உரிமையாளர்களான கமரேகல் மக்களுக்கும், நீங்கள் வாழும் அந்த நிலத்தின் பாரம்பரிய உரிமையாளர்களான பூர்வீக குடிமக்கள் மற்றும் டொரஸ்ரை தீவு மக்களுக்கும் நாம் சிரம் தாழ்த்தி அவர்களை வணங்குகிறோம். அவர்களின் கடந்த கால மற்றும் நிகழ்கால பெரியவர்களுக்கு மரியாதை செலுத்துகிறோம். நேயர்களே, நமது நிகழ்ச்சி மதியம் 12 மணிக்கு நேரலையாகவும் இரவு 8 மணிக்கு மறு ஒலிபரப்பாகவும் ஒலிக்கிறது. இன்றைய ஒலிபரப்பில் இடம்பெறும் சிறப்பு நிகழ்ச்சிகள் என்னவென்று அடுத்ததாக பார்ப்போம்.
3: Temporary and permanent resident visas, electronic travel authorizations and temporary resident permits would not be allowed to travel to Canada. Travel documents will be suspended.
2: காங்கோ மற்றும் யுகாண்டாவில் பரவி வரும் ஆபத்தான எபோலா வைரஸ் உலக நாடுகளில் அச்சத்தை ஏற்படுத்தி வரும் நிலையில், அமெரிக்கா, கனடா உள்ளிட்ட சில நாடுகள் பயண கட்டுப்பாடுகளை அறிவித்துள்ள நிலையில், ஆஸ்திரேலியாவும் முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகளை தீவிரப்படுத்தியுள்ளது. இது குறித்த செய்தியின் பின்னணி. அதோடு ஆஸ்திரேலிய பூர்வீக குடி மக்களையும், நிலம், சமூகங்கள் மற்றும் கதைகளுடன் அவர்கள் கொண்டுள்ள ஆழமான தொடர்பையும் அபோரிஜினல் கொடி பிரதிநிதித்துவப்படுத்துகிறது. இது குறித்த விவரணம் மற்றும் இலங்கை, இந்தியா, உலக செய்திகளின் தொகுப்பு ஆகியவை ஒலிக்க உள்ளன. இவை ஒலிப்பதற்கு முன்னர் முதலில் செய்திகள். SBS தமிழ் ஒலிபரப்பு வழங்கும் செய்திகள். வாசிப்பவர் செல்வி இன்பசேகரன். இணையத்தின் மூலம் மிக வேகமாக பரவி வரும் தீவிரவாத சிந்தனைகள் தற்போது ஆஸ்திரேலிய ஃபெடரல் காவல்துறை எதிர்கொள்ளும் முக்கிய சவால்களில் ஒன்றாக மாறியுள்ளதாக செனட் மதிப்பீட்டு விசாரணையில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. முன்பு மாதங்கள் அல்லது ஆண்டுகள் எடுத்த தீவிரப்படுத்தும் செயல்முறைகள் இப்போது சில நாட்களிலேயே நடைபெறுகின்றன என ஆஸ்திரேலிய ஃபெடரல் காவல்துறை ஆணையர் கிறிசி பேரட் கூறினார். இந்த அச்சுறுத்தலை சமாளிக்க தேசிய அளவிலான கவுண்டர் டெரரிசம் ஆன்லைன் சென்டர் அமைப்பை உருவாக்க அடுத்த 2 ஆண்டுகளுக்கு 74 மில்லியன் டாலர் நிதியை ஃபெடரல் அரசு ஒதுக்கியுள்ளது. இந்த மையம் வெறுப்பு குழுக்கள் மற்றும் இணையத்தின் மூலம் வன்முறையை தூண்டும் செயல்பாடுகளை ஆரம்ப கட்டத்திலேயே கண்டறிந்து தடுக்க உதவும் என கிறிசி பேரட் தெரிவித்தார்.
4: In relation to the online centre, it will allow early identification and disruption, particularly to protect vulnerable young people who we know are being exploited online because of their vulnerability.
2: முன்னாள் குழந்தை பராமரிப்பு பணியாளரான ஜோசுவா டேல் பிரவுன் தனது பராமரிப்பில் இருந்த சிறு குழந்தைகளை பாலியல் முறைகேடு செய்ததற்கும், குழந்தைகள் மீதான பாலியல் முறைகேடு படைப்புகளை உருவாக்கியதற்குமான குற்றச்சாட்டுக்களை மெல்பர்ன் மாஜிஸ்ட்ரேட் நீதிமன்றத்தில் மறுத்து வாக்குமூலம் அளித்துள்ளார். குழந்தைகளை பாலியல் முறைகேடு செய்தது, விலங்குகளுடன் பாலியல் செயல்களில் ஈடுபட்டது, குழந்தைகள் மீதான பாலியல் முறைகேடு படைப்புகளை தயாரித்தது, மேலும் பொதுமக்களுக்கு அச்சமும் பதட்டமும் ஏற்படுத்தும் நோக்குடன் உணவுகளை மாசுபடுத்தியது போன்ற 150க்கும் மேற்பட்ட குற்றச்சாட்டுக்கள் அவர் மீது சுமத்தப்பட்டுள்ளன. வீட்டு வன்முறை சம்பவங்களை அடையாளம் கண்டு அவற்றுக்கு எவ்வாறு பதிலளிக்க வேண்டும் என்பதில் பல் மருத்துவர்களுக்கு உதவுவதற்காக புதிய வழிகாட்டுதல்கள் வழங்கப்பட்டுள்ளன. ஆஸ்திரேலியாவில் இதுவரை இல்லாத வகையில் தயாரிக்கப்பட்ட இந்த சட்ட வழிகாட்டி ஜேம்ஸ் குக் பல்கலைக்கழகம், நார்தர்ன் குயின்ஸ்லாந்து மகளிர் சட்ட சேவை மற்றும் வீட்டு வன்முறை நிபுணர்கள் கொண்ட பி கான்சியஸ் அமைப்பு ஆகியவற்றால் இணைந்து உருவாக்கப்பட்டுள்ளது. சொகுசு கப்பல் பயணத்தின்போது ஏற்பட்ட ஹண்டா வைரஸ் பரவலுடன் தொடர்புடைய 5 ஆஸ்திரேலியர்களும் ஒரு நியூசிலாந்து குடிமகனும் பெர்த்தின் புல்ஸ்புரூக் பகுதியில் ஜூன் 23 வரை தனிமைப்படுத்தலை தொடர உள்ளனர். முதலில் அவர்கள் ஜூன் 5 அன்று விடுவிக்கப்படுவார்கள் என எதிர்பார்க்கப்பட்டிருந்த போதிலும், ஹண்டா வைரஸின் நீண்ட இன்குபேஷன் பீரியட், நோய் அரும்பு காலமான 42 நாட்கள் முடியும் வரை அவர்களது தனிமைப்படுத்தலை நீட்டிக்க முடிவு செய்யப்பட்டுள்ளதாக சுகாதார அமைச்சர் மார்க் பட்லர் தெரிவித்தார். ஆஸ்திரேலியாவிற்கு மீள அழைத்து வரப்பட்ட 6 பேரிலும் இதுவரை எந்த அறிகுறிகளும் இல்லை என்றாலும், ஃபெடரல் மற்றும் மாநில தலைமை மருத்துவ அதிகாரிகளின் ஆலோசனையின் பேரில் இந்த முடிவு எடுக்கப்பட்டதாக அவர் தெரிவித்தார்.
5: And their advice is that it would be appropriate for that quarantine.

0: arrangement to remain in place for the rest of the 42-day incubation period.
1: வாஷிங்டனுடன் நடைபெறும் பேச்சுவார்த்தைகள் தோல்வியடைந்தால் அமெரிக்கா தலைமையிலான கடல் முற்றுகையை உடைப்பதற்காக ராணுவ பலத்தை பயன்படுத்தக்கூடும் என்று ஈரான் எச்சரித்துள்ளது. இதற்கிடையில் இருதரப்பும் தற்போதைய தற்காலிக அமைதி உடன்பாட்டை மேலும் 60 நாட்களுக்கு நீட்டிக்க பேச்சுவார்த்தை உடன்பாடு நெருங்கி வருவதாக தகவல்கள் தெரிவிக்கின்றன. முன்மொழியப்பட்ட இந்த உடன்பாடு ஈரானின் அணுத்திட்டம் குறித்த பேச்சுவார்த்தைகளுக்கு வழிவகுப்பதுடன் உலகளாவிய எண்ணெய் போக்குவரத்துக்கு முக்கியமான ஹோர்முஸ் நீரிணையை மீண்டும் திறப்பதற்கும் அடித்தளம் அமைக்கும். இத்துடன் SBS தமிழ் ஒலிபரப்பின் செய்திகள் நிறைவு பெறுகின்றன. ஆஸ்திரேலியாவின் APY லேண்ட்ஸ் முதல் யரபா வரை பயணிக்க செய்யும் த பிஎன்எல் ஆஃப் சிட்னி ரீ மெமரி ரிவீல்ட் தொகுப்பு. இந்த தொடரில் 10 கலைஞர்களுடனான நேர்காணல்கள் இடம்பெறுகின்றன. நினைவுகள், அடையாளம், சொல்லப்படாத வரலாறுகள் ஆகியவற்றை இந்த தொடர் ஆராய்கிறது. அவர்களின் படைப்புகளுக்குள் நுழைந்து பார்ப்பதோடு மட்டுமல்ல, பார்த்த பிறகும் நீண்ட நேரம் மனதில் நிற்கும் ஆழமான மனித கதைகளை அனுபவியுங்கள். த பிஎன்எல் ஆஃப் சிட்னி ரீ மெமரி ரிவீல்ட். இந்த தொகுப்பை நீங்கள் SBS ஆன் டிமாண்டில் இலவசமாக காணலாம்.
2: நீங்கள் SBS தமிழோடு இணைந்துள்ளீர்கள்.
1: நேர்களே, SBS தமிழ் ஒலிபரப்பை திங்கள், புதன், வியாழன் மற்றும் வெள்ளி ஆகிய நாட்களில் மதியம் 12 மணிக்கு நேரலையாக SBS சவுத் ஏஷியன் என்னும் டிஜிட்டல் அலையிலும், திங்கள், புதன், வெள்ளி மற்றும் ஞாயிறு இரவு 8 மணிக்கு SBS Radio 2 வழியாகவும் நீங்கள் கேட்கலாம். நிகழ்ச்சியில் அடுத்ததாக தொடர்வது செய்தியின் பின்னணி. செய்தியின் பின்னணி நிகழ்ச்சியினை தொடர்ந்து நீங்கள் கேட்க இருப்பது ஆஸ்திரேலிய பூர்வீக குடி மக்களையும் நிலம், சமூகங்கள் மற்றும் கதைகளுடன் அவர்கள் கொண்டுள்ள ஆழமான தொடர்பையும் பிரதிநிதித்துவப்படுத்தும் அபோரிஜினல் கொடி குறித்த விவரணம். நிகழ்ச்சியில் அடுத்ததாக தொடர்வது செய்தியின் பின்னணி. இன்றைய செய்தியின் பின்னணியில் முதலில், காங்கோ மற்றும் யுகாண்டாவில் பரவி வரும் ஆபத்தான எபோலா வைரஸ் உலக நாடுகளில் அச்சத்தை ஏற்படுத்தியுள்ளது. அமெரிக்கா, கனடா உள்ளிட்ட சில நாடுகள் பயண கட்டுப்பாடுகளை அறிவித்துள்ள நிலையில் ஆஸ்திரேலியாவும் முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகளை தீவிரப்படுத்தியுள்ளது. இதுபற்றிய செய்தியின் பின்னணியை முன்வைக்கிறார் மகேஸ்வரன் பிரபாகரன்.
3: கொங்கோ ஜனநாயக குடியரசையும் உகாண்டாவையும் மையமாக கொண்டுள்ள எபோலா வைரஸ் பரவல் உலக நாடுகளில் பெரும் அச்சத்தை ஏற்படுத்தியுள்ளது. இந்த நிலையில் அமெரிக்கா, கனடா உள்ளிட்ட சில நாடுகள் கடுமையான பயண கட்டுப்பாடுகளை அறிவித்துள்ளன.
4: Temporary and permanent resident visas, electronic travel authorizations and temporary resident permits would not be allowed to travel to Canada. Travel documents will be suspended.
3: இதையடுத்து ஆஸ்திரேலியாவும் இதே போன்ற நடவடிக்கைகளை எடுக்குமா என்ற கேள்வி எழுந்துள்ளது. உலக சுகாதார அமைப்பு கொங்கோ மற்றும் உகாண்டாவில் ஏற்பட்டுள்ள எபோலா பரவலை சர்வதேச பொது சுகாதார அவசர நிலை என அறிவித்துள்ளது. குறிப்பாக பண்டிபகியோ வகை எபோலா வைரஸ் பரவி வருவது கவலைக்குரியதாக பார்க்கப்படுகிறது. இந்த வைரசுக்கு தற்போது அங்கீகரிக்கப்பட்ட தடுப்பூசி அல்லது நேரடி சிகிச்சை இல்லை என்பதும் அச்சத்தை அதிகரித்துள்ளது. கொங்கோவின் இதுரி மாகாணத்தில் முதலில் இந்த தொற்று கண்டறியப்பட்டது. பின்னர் உகாண்டாவிலும் தொற்றுகள் உறுதி செய்யப்பட்டன. உகாண்டா சுகாதார அமைச்சகம் 7 பேருக்கு தொற்று உறுதி செய்யப்பட்டதாகவும் ஒருவரின் உயிரிழப்பு பதிவாகியுள்ளதாகவும் தெரிவித்துள்ளது. இதனால் உகாண்டா கொங்கோவுடன் உள்ள தனது எல்லையை தற்காலிகமாக மூடியுள்ளது.
5: The only exceptions are for authorized Ebola response teams, the humanitarian operations, the food and cargo transportation and security. But all this still will be under the strict health screening and monitoring protocols across the border.
3: இந்த பரவல் வேகமாக அதிகரித்து வருவதாக உலக சுகாதார அமைப்பு எச்சரித்துள்ளது. 1000க்கும் மேற்பட்ட சந்தேகிக்கப்படும் நோயாளிகள் இருப்பதாகவும் 100 உயிரிழப்புகள் ஏற்பட்டிருக்கலாம் என்றும் தகவல்கள் வெளியாகியுள்ளன. கொங்கோவில் நிலவும் உள்நாட்டு மோதல்கள், ஆயுத குழுக்களின் தாக்குதல்கள், சுகாதார வசதிகளின் பற்றாக்குறை மற்றும்

0: மக்கள் இடம்பெயர்வு ஆகியவை நோயை கட்டுப்படுத்துவதில் பெரும் சவாலாக உள்ளதாக கூறப்படுகிறது. இந்த சூழலில் அமெரிக்கா, கொங்கோ, உகண்டா மற்றும் தெற்கு சூடான் ஆகிய நாடுகளுக்கு சமீபத்தில் பயணம் செய்த வெளிநாட்டு நபர்களுக்கு நுழைவு தடைகளை விதித்துள்ளது. கனடா, பஹாமாஸ் உள்ளிட்ட நாடுகளும் கட்டுப்பாடுகளை அமல்படுத்தியுள்ளன. சில நாடுகள் கட்டாய சோதனை, தனிமைப்படுத்தல் மற்றும் விமான நிலைய கண்காணிப்புகளை தொடங்கியுள்ளன. ஆனால் சுகாதார அமைப்பு எல்லைகளை மூடுவது சரியான தீர்வாக இருக்காது என்று எச்சரித்துள்ளது. எல்லைகள் மூடப்பட்டால் மக்கள் அதிகாரப்பூர்வமற்ற வழிகள் மூலம் நகரக்கூடும். இதனால் நோயாளிகளை கண்டறிதல் மற்றும் கண்காணித்தல் மேலும் கடினமாகும் என அந்த அமைப்பு கூறுகிறது. ஆஸ்திரேலிய அரசு இதுவரை நேரடி பயணத்தடை அறிவிக்கவில்லை. எனினும் அதிகாரிகள் நிலைமையை தொடர்ந்து கண்காணித்து வருகின்றனர். ஆஸ்திரேலிய வெளியுறவுத்துறையின் ஸ்மார்ட் டிராவல இணையதளம் கொங்கோவிற்கு பயணம் செய்ய வேண்டாம் என்ற எச்சரிக்கையை தொடர்ந்து வழங்கி வருகிறது. உகண்டாவுக்கு மிகுந்த அவதானத்துடன் பயணம் செய்யுங்கள் என்ற அறிவுறுத்தலும் உள்ளது. ஆஸ்திரேலிய சுகாதார அதிகாரிகளும் முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகளை வலுப்படுத்தியுள்ளனர். கொங்கோ மற்றும் உகண்டா பகுதிகளுக்கு பயணம் செய்ய வேண்டாம் என்றும் அங்கு செல்ல வேண்டிய கட்டாயம் இருந்தால் கடுமையான சுகாதார பாதுகாப்பு நடைமுறைகளை பின்பற்ற வேண்டும் என்றும் அறிவுறுத்தப்பட்டுள்ளது. குறிப்பாக நோயாளிகள் உடல் திரவங்கள் அல்லது பாதிக்கப்பட்ட விலங்குகளுடன் தொடர்பு கொள்ளாமல் இருக்க வேண்டும் என்று எச்சரிக்கப்பட்டுள்ளது. எபோலா என்பது மிகவும் ஆபத்தான வைரஸ் நோயாகும். இது பாதிக்கப்பட்டவர்களின் இரத்தம், உடல் திரவங்கள் அல்லது தொற்றுற்ற பொருட்கள் மூலம் பரவுகிறது. அதிக காய்ச்சல், தசை வலி, வாந்தி, வயிற்றுப்போக்கு மற்றும் சில சமயங்களில் உடலினுள் இரத்த கசிவு போன்ற அறிகுறிகள் ஏற்படலாம். சரியான சிகிச்சை இல்லையெனில் உயிரிழப்பு ஆபத்து அதிகம். இந்த முறை பரவி வரும் இந்த வகை வைரஸ் குறித்து விஞ்ஞானிகள் கூடுதல் கவலை வெளியிட்டுள்ளனர். ஏனெனில் இது அரிதான வகையாக இருப்பதுடன் இதற்கு எதிரான தடுப்பூசி மற்றும் சிகிச்சை ஆராய்ச்சிகள் இன்னும் முழுமையாக முன்னேறவில்லை. அதே நேரத்தில் பல நாடுகள் விமான நிலையங்களில் கண்காணிப்பு, சுகாதார அறிவிப்புகள் மற்றும் பயண வரலாறு சோதனைகளை தீவிரப்படுத்தி வருகின்றன. சில நிபுணர்கள் தற்போதைய சூழ்நிலையில் ஆஸ்திரேலியா கடுமையான பயணக் கட்டுப்பாடுகளை அறிவிக்கும் வாய்ப்பு இருப்பதாக கருதுகின்றனர். குறிப்பாக அமெரிக்கா மற்றும் கனடா எடுத்துள்ள நடவடிக்கைகள் உலகளவில் அழுத்தத்தை உருவாக்கியுள்ளன. இருப்பினும் உலக சுகாதார அமைப்பின் பரிந்துரைகளை கருத்தில் கொண்டு ஆஸ்திரேலியா சமநிலையான அணுகுமுறையை பின்பற்றலாம் எனவும் கூறப்படுகிறது. இதற்கிடையில் ஆஸ்திரேலியாவில் எபோலா பரவும் அபாயம் தற்போது மிகவும் குறைவாகவே இருப்பதாக சிஎஸ்ஐஆர்ஓ உள்ளிட்ட விஞ்ஞான அமைப்புகள் தெரிவித்துள்ளன. ஆனால் சர்வதேச பயணங்கள் மற்றும் உலகளாவிய மக்கள் நகர்வு காரணமாக எச்சரிக்கையாக இருக்க வேண்டியது அவசியம் என வலியுறுத்தப்படுகிறது. உலக நாடுகள் ஒன்றிணைந்து செயல்படாவிட்டால் இந்த பரவலை கட்டுப்படுத்துவது கடினமாகும் என நிபுணர்கள் எச்சரிக்கின்றனர். குறிப்பாக கொங்கோவில் நிலவும் உள்நாட்டு மோதல்கள் நிறுத்தப்பட்டு சுகாதார உதவிகள் விரைவாக சென்றடைய வேண்டும் என்று உலக சுகாதார அமைப்பு வலியுறுத்தியுள்ளது.
1: நேயர்களே, அடுத்து ஒலிக்கும் விளம்பரங்களை தொடர்ந்து செய்தியின் பின்னணி நிகழ்ச்சியில் இலங்கை, இந்தியா மற்றும் உலக செய்திகளின் தொகுப்பு ஒலிக்க கேட்கலாம்.
2: SBS World News. சுட சுட செய்திகளை உடனுக்குடன் எடுத்து வருகிறது SBS World News. ஆஸ்திரேலியா மற்றும் உலக செய்திகள் ஒவ்வொரு நாளும் மாலை 6:30 மணிக்கு SBS தொலைக்காட்சி மற்றும் SBS ஆன் டிமாண்ட்.
3: புதிதாக நாட்டில் குடியேறுகின்றவர்களுக்கு வீடு, உடல்நலம், வேலைவாய்ப்பு என்று பல தகவலுக்கு ஆஸ்திரேலியா எக்ஸ்பிளைன்ட் நிகழ்ச்சி உதவுகிறது. செல்லுங்கள் sbs.com.au/australiaexplained.
4: சர்வதேச ஆவண படங்கள் முதல் காலத்தால் அழிக்க முடியாத திரைப்படங்கள் வரை உலக தரம் வாய்ந்த நாடகங்கள், நகைச்சுவைகள் மற்றும் வேடிக்கை வினோதங்கள் சேனல் 31 SBS வைஸ்லேண்டை பாருங்கள்.
2: SBS ஃபுட் உலகின் பல பாகங்களிலிருந்தும் சுவையான உணவு குறித்த செய்திகளையும் செய்முறைகளையும் உங்களுக்கு எடுத்து வருகிறது SBS ஃபுட். சேனல் 33 24 மணி நேரமும் கண்டு கழியுங்கள்.
5: SBS Audio.
6: உங்கள் மன உணர்வோடு பொருந்த பிளேயை அழுத்துங்கள்.
7: SBS Chill.
8: SBS Pop Asia. Non-stop Asian Pop.
9: Can you describe that feeling for people who haven't experienced it?
10: SBS Hindi உப்பலப்த் கர்வாதா ஹே.
6: அருவதுக்கு மேற்பட்ட மொழிகளில் செய்தி. உங்கள் மன உணர்வை பிரதிபலிக்கும் இசை. உங்களை அப்படியே கட்டி போடும் பாட்காஸ்ட். நீங்கள் கண்டுபிடிக்க காத்திருக்கிறது. SBS Audio ஆப்பை தரவிறக்கம் செய்யுங்கள்.
5: sbs.com.au/audio.
1: நேயர்களே, செய்தியின் பின்னணி நிகழ்ச்சி தொடர்கிறது. செய்தியின் பின்னணி நிகழ்ச்சியில் அடுத்ததாக இலங்கையில் இந்த வாரம் இடம்பெற்ற முக்கிய செய்திகளின் தொகுப்பு. வடக்கில் படையினர் வசமுள்ள பொதுமக்களின் காணிகளை அரசு விடுவிக்க வேண்டும் என்று கோரி மக்கள் போராட்டம். மாகாண சபை தேர்தலை நடத்த வேண்டும் என்று எதிரணிகள் வலியுறுத்தி வருகின்றன. இவை உள்ளிட்ட செய்திகளோடு செய்தியின் பின்னணி நிகழ்ச்சிக்காக விவரணம் ஒன்றை முன்வைக்கிறார் நமது இலங்கை செய்தியாளர் மதிவாணன்.
11: யுத்தம் முடிவுக்கு வந்து 17 வருடங்கள் நிறைவடைந்துவிட்டது. தமிழ் மக்கள் எதிர்கொள்ளும் பல்வேறு பிரச்சனைகளுக்கும் தீர்வு வழங்கப்பட வேண்டும் என தமிழ் அரசியல் தலைமைகள் கோரி வருகிறார்கள். மறுபுறம் தமது பிரச்சனைகளுக்கு அரசு தீர்வினை வழங்க வேண்டும் என போராட்டங்களையும் மக்கள் நடாத்தி வருகின்றார்கள். யுத்தம் இடம்பெற்ற காலப்பகுதியில் படையினரின் தேவைகளுக்காகவும் பாதுகாப்பு நடவடிக்கைகளுக்காகவும் வடக்கு கிழக்கு பகுதிகளில் படையினரால் கையகப்படுத்த

0: Starting a new life in Australia isn't easy.
1: A lot of companies have rejected me.
2: Sometimes I feel like, oh, I'm gonna quit, I've give up.
0: Work in Progress is a podcast to help skilled migrants rebuild their careers in a new country. You'll hear inspiring real-life stories, expert advice, and valuable tips to help you find a job and advance your career. Work in Progress. Listen now wherever you get your podcasts.
3: போராட்டங்களை நடாத்தி வருகின்றார்கள். வாரத்தின் ஒவ்வொரு வெள்ளிக்கிழமையிலும் காலை தொடக்கம் மாலை வரை இந்த போராட்டத்தை அவர்கள் மேற்கொண்டு வருகின்றார்கள். யுத்தம் முடிவடைந்து 17 வருடங்களாகின்ற போதிலும் மாறி மாறி வந்த அரசுகள் இந்த மக்களின் காணிகளை விடுவிக்கவில்லை என்கின்றார் தேசிய மீனவர் ஒத்துழைப்பு இயக்கத்தின் யாழ் மாவட்ட இணைப்பாளர் இன்பம்.
4: மக்கள் பொதுவாக வலிவடக்கு மக்கள் கடந்த 37 வருடங்கள் ஆகின்ற ஒரு காலகட்டத்திலே தொடர்ச்சியாக இந்த காணி உரிமைக்காக போராடி வருகின்றார்கள். இன்று யுத்தம் முடிவடைந்த பிற்பாடு பல அரசாங்கங்கள் மாறியிருந்த பொழுதிலும் வலிவடக்கிலே இருக்கக்கூடிய மக்களுடைய காணிகள் இன்னும் விடுபடாத ஒரு துப்பாக்கி நிலை காணப்படுகின்றது. தற்பொழுது இருக்கின்ற அரசாங்கம் தங்களை மீள்குடியேற்றுவார்கள், காணிகளை விடுவிப்பார்கள் என்ற ஒரு நம்பிக்கையின் அடிப்படையிலே எதிர்பார்த்திருந்த ஒரு சூழ்நிலையிலே இந்த அரசாங்கமும் இந்த மக்களுடைய காணிகளை வழங்காமல் இழுத்தடிப்பு செய்து ஏமாற்றி வருகின்ற சூழ்நிலையானது மக்களுக்கு இருந்த சிறிய நம்பிக்கையும் அற்றுப்போகின்ற ஒரு நிலையை அவதானிக்கக்கூடியதாக இருக்கின்றது.
3: அரசு நினைத்தால் இந்த காணிகளை விடுவித்து மக்களை நிம்மதியாக வாழ வைக்க முடியும் என குறிப்பிட்டார் இந்த போராட்டத்தில் கலந்து கொண்ட சிவா பசுபதி.
5: அனுரா அரசாங்கத்துக்கு மக்கள் தந்த ஒரு பலமான அதிகாரம் 3/2 பெரும்பான்மைக்கும் மேலோடு இருக்கிறீர்கள், ஜனாதிபதியும் நீங்களே. அப்போ நீங்கள் நினைச்சா நிச்சயமாக இந்த சந்தர்ப்பத்தில் இதை வடிவாக இந்த பிரச்சனையை தீர்த்து இந்த காணிகளை விடுவித்து மக்களை நிம்மதியாக வாழ வைக்க முடியும்.
3: மக்களின் போராட்டத்திற்கு தீர்வு கிடைக்கும் வரையில் அதற்கு உந்து சக்தியாக நாங்கள் இருப்போம் என்று ஊடகங்களிடம் தெரிவித்தார் வலிகாமம் வடக்கு பிரதேச சபை தவிசாளர் சுகிர்தன்.
6: ஐக்கிய நாடுகள் சபையின் கூட்டங்கள் வரும்போது மக்களுடைய காணிகள் வழங்கப்படும் என உத்தரவாதம் சொல்வார்கள். ஜனாதிபதி யாழ்ப்பாணம் வருகின்ற போது மக்களுடைய காணிகள் வழங்கப்பட இருக்கின்றன சொல்வார்கள். ஆனால் மக்களுடைய காணிகள் விடுவிக்கப்படாமல் இயங்கி இருக்கின்றார்கள். ஆகவே இந்த மக்கள்

0: Hits from Home.
1: SBS is Australia's most trusted multilingual broadcaster. Our listeners are loyal, highly engaged, and have supported countless local businesses. We offer advertising packages for businesses of all sizes. Our experienced sales team will guide you through the process of owning a great campaign. Bring your own ad or have our production team make you something in one of our 68 languages. Start the conversation with your new audience today. Email sales@sbs.com.au.
2: சமர்ப்பிக்கும் பட்சத்தில் அடுத்த ஆண்டு தேர்தலை நடத்துவதற்கு தயாராக உள்ளோம். இந்த விடயத்தில் இந்தியாவிடமிருந்து எமக்கு எந்த விதமான அழுத்தங்களும் பிரயோகிக்கப்படவில்லை என்றும் அவர் மேலும் தெரிவித்திருந்தார். மாகாண சபை தேர்தல் நடத்தப்பட வேண்டும் என்று எதிர்கட்சிகள் வலியுறுத்தி வரும் நிலையில் இந்த கருத்து வெளிவந்துள்ளது. இது தொடர்பில் பல்வேறு கட்சிகளின் பிரதிநிதிகளும் தமது அதிருப்தியை வெளியிட்டு வருகின்றார்கள். டில்வின் சில்வா யாழ்ப்பாணத்தில் மாகாண சபை தேர்தலுக்காக ஒதுக்கப்பட்டிருந்த நிதியை தற்போது நாட்டின் மறுசீரமைப்பு பணிகளுக்கு பயன்படுத்தியுள்ளதாக கூறியுள்ளார். அது முற்றிலும் தவறானதாகும். அதனை அவர் அவ்வாறு கூற முடியாது. ஏனெனில் நாடாளுமன்றத்தினால் விசேடமாக ஒதுக்கப்பட்ட ஒரு நிதியை மாற்றுவதானால் அதற்கு நாடாளுமன்றத்தின் அனுமதி பெற வேண்டும். நாடாளுமன்றத்தை அலட்சியம் செய்துவிட்டு நாடாளுமன்ற விவகாரங்களில் அவர் தலையிட்டு பேசியிருப்பது தவறான செயலாகும் என தமிழ் முற்போக்கு கூட்டணியின் தலைவர் நாடாளுமன்ற உறுப்பினர் மனோ கணேசன் கொழும்பில் ஊடகவியலாளரிடம் பேசும்போது தெரிவித்துள்ளார். மாகாண சபை தேர்தலினை நடாத்துமாறு நாங்கள் கோரியுள்ளோம் என இலங்கை தமிழரசு கட்சியின் செயலாளர் சுமந்திரன் கொழும்பில் ஊடக சந்திப்பில் நேற்று முன்தினம் தெரிவித்தார்.
3: நேற்றைய தினம் அனைத்து அரசியல் கட்சிகளும் சேர்ந்து உடனடியாக பழைய முறையிலேயே தேர்தலை நடத்தும்படியும் நாங்கள் சுயமாக நாங்களாகவே கட்சிகளாகவே அந்த 25% பெண்களுக்கும் 25% இளைஞர்களுக்குமான ஒதுக்கீட்டை நாங்கள் எங்களுடைய நியமனத்திலேயே செய்து கொடுப்போம் என்று ஒரு உறுதிமொழியை எழுத்திலே கொடுத்திருக்கிறோம். ஆகையினாலே அந்த சாட்டுப்போக்கையும் இனிமேல் அரசாங்கம் சொல்ல முடியாது.
2: டில்வின் சில்வாவின் கருத்து கண்டிக்கத்தக்கது என இபிஆர்எஃப் தலைவர் சுரேஷ் பிரேமச்சந்திரன் நேற்று முன்தினம் யாழ்ப்பாணத்தில் ஊடகவியலாளர்களிடம் பேசும்போது தெரிவித்தார்.
4: ஒரு பக்கத்தில் பாராளுமன்றம் தெரிவு குழுவை நியமித்து தேர்தலை நடத்துவதற்கு சம்பந்தமாக ஆலோசிக்கின்ற அதே சமயம் பாராளுமன்றத்தோடு சம்பந்தம் இல்லாத ஒருவர் நாங்கள் தேர்தல் இப்பொழுது நடைபெற மாட்டாது என்று சொல்வது மாத்திரமல்லாமல் பாராளுமன்றத்தால் தேர்தலுக்காக ஒதுக்கப்பட்ட நிதி எடுக்கப்பட்டு விட்டது என்பதையும் அந்த கட்சியினுடைய செயலாளர் என்பவர் கூறுவது வந்து வேடிக்கைக்குரிய விடயம் மாத்திரமில்லை, மிக மிக கண்டிக்கத்தக்க விடயம்.
2: மாகாண சபை தேர்தலை நடத்துவதில் அரசாங்கம் உறுதியாக உள்ளது என பன்னி மாவட்ட ஆளுந்தரப்பின் நாடாளுமன்ற உறுப்பினர் மயில்வாகனம் ஜெகதீஸ்வரன் மன்னாரில் ஊடக சந்திப்பில் தெரிவித்தார்.
5: மாகாண சபை தேர்தலை நடத்த வேண்டும் என்பதில் அரசாங்கம் உறுதியாக இருக்கின்றது. ஆனால் சந்தர்ப்ப சூழ்நிலையால் சில வேளைகளில் அவை பின்னுக்கு தள்ளி போவதற்குரிய வாய்ப்புகள் இருக்கின்றது. என்றால் பெரிய ஒரு தொகை நிச்சயமாக இந்த மாகாண சபை தேர்தலை நடத்துவதற்கு தேவைப்படும். சில சில திருத்தங்கள் இடம்பெற வேண்டி இருக்கின்றது. அதுக்காக குழுக்களும் நியமிக்கப்பட்டிருக்கின்றது. எனவே அவை அனைத்தும் இடம்பெற்றதன் பிற்பாடு நிச்சயமாக இடம்பெறும். இந்த வருடத்தில் இல்லாவிட்டாலும் அடுத்த வருடத்தில் நிச்சயமாக அதை நடத்துவதற்குரிய வாய்ப்புகள் இருக்கும். இதிலே டில்வின் சில்வா அவர்கள் செயலாளர் அவர்கள் கூறிய அந்த கருத்து அவர் அதிகாரம் தொடியிலோ அல்லது இப்படித்தான் செய்வோம் என்ற தொடியிலோ இல்லை.
2: இது எஸ்பிஎஸ் வானொலியின் தமிழ் ஒலிபரப்பின் செய்தியின் பின்னணி நிகழ்ச்சிக்காக இலங்கையிலிருந்து மதிவாணன்.
6: செய்தியின் பின்னணி நிகழ்ச்சியில் அடுத்ததாக இந்தியாவில் இந்த வாரம் இடம்பெற்ற முக்கிய செய்திகளின் தொகுப்பு. இந்தியா முழுவதும் அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ள நீட் வினாத்தாள் கசிவு விவகாரம். அதிமுகவின் 4 சட்டமன்ற உறுப்பினர்கள் பதவி விலகல். குதிரை பேரம் செய்யும் தாவேக்கா என்று எதிர்க்கட்சிகள் விமர்சனம். திமுக விடுதலை சிறுத்தைகள் மோதல். இவை உள்ளிட்ட செய்திகளோடு செய்தியின் பின்னணி நிகழ்ச்சிக்காக இணைகிறார் நமது தமிழக செய்தியாளர் ராஜ்.
7: இந்தியா முழுவதும் பெரும் அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ள நீட் வினாத்தாள் கசிவு விவகாரத்தில் 13 பேர் கைது செய்யப்பட்டுள்ளனர். இந்த விவகாரம் பெரும் சர்ச்சைகளை ஏற்படுத்தியுள்ளதால் நீட் தேர்வு வினாத்தாள்

கசிவை தடுக்க இராணுவ படைகளின் உதவியை கோர இந்தியாவின் மத்திய கல்வி அமைச்சகம் பரிசீலனை செய்து வருகிறது. இந்த செய்தியின் பின்னணி என்னவென்றால், MBBS, BDS உள்ளிட்ட மருத்துவ படிப்புகளில் சேர்வதற்கு ஒவ்வொரு ஆண்டும் தேசிய தேர்வு முகாமை சார்பில் நீட் நுழைவுத் தேர்வு நடத்தப்பட்டு வருகிறது. அதன்படி 2026-27 கல்வியாண்டிற்கான நீட் தேர்வு கடந்த 3ஆம் தேதி அன்று 552 நகரங்களிலும் துபாய் உள்ளிட்ட வெளிநாடுகளில் 14 இடங்களிலும் நடைபெற்றது. மொத்தம் 5432 தேர்வு மையங்களில் நீட் தேர்வு நடைபெற்றது. இந்த நீட் தேர்வை இந்தியா முழுவதும் சுமார் 23 லட்சம் மாணவ மாணவிகள் எழுதினர். இது போன்ற சூழ்நிலையில் நீட் தேர்வு வினாத்தால் பல்வேறு இடங்களில் தேர்வு நடைபெறுவதற்கு முன்பாகவே கசிந்ததாக புகார் எழுந்தது. இது இந்தியா முழுவதும் தேர்வு எழுதிய மாணவ மாணவிகள் மத்தியில் பெரும் அதிர்ச்சியை ஏற்படுத்தியது. இதனைத் தொடர்ந்து நடந்து முடிந்த நீட் தேர்வை ரத்து செய்வதாக தேசிய தேர்வு முகாமை அறிவித்தது. அது மட்டுமல்லாமல் 21ஆம் தேதி நீட்டின் மறுதேர்வு நடைபெறும் என்றும் தேசிய தேர்வு முகாமை அறிவித்தது. தேர்வு முறைகேடு தொடர்பாக இந்தியாவின் புலனாய்வு அமைப்பான CBI விசாரணை நடத்தியது. CBI அதிகாரிகள் 49 இடங்களில் சோதனைகளை நடத்தி பல்வேறு ஆவணங்கள் மற்றும் மடிக்கணினிகளை பறிமுதல் செய்தனர். நீட் தேர்வு கசிவு விவகாரத்தில் 13 பேரை CBI கைது செய்துள்ளது. மருத்துவர், பயிற்சி பள்ளி ஆசிரியர் என்று பலர் இந்த விவகாரத்தில் கைது செய்யப்பட்டுள்ளனர். இது மட்டுமல்லாமல் பல சிறப்பு படைகள் அமைக்கப்பட்டு இந்தியா முழுவதும் பல்வேறு இடங்களில் சோதனைகள் நடைபெற்று வருகின்றன. இது போன்ற சூழ்நிலையில் நீட் தேர்வு வினாத்தால் கசிவை தடுக்க இராணுவ படைகளின் உதவியை கோர இந்தியாவின் மத்திய கல்வித்துறை அமைச்சகம் பரிசீலனை செய்து வருவதாக இந்திய செய்திகள் தெரிவிக்கின்றன. வினாத்தாள்கள் அச்சிடப்படுவது முதல் தேர்வு மையங்களுக்கு கொண்டு சேர்க்கப்படுவது வரை முழுமையான பாதுகாப்பை உறுதி செய்ய இராணுவ வீரர்களை பயன்படுத்த மத்திய கல்வி அமைச்சகம் திட்டமிட்டுள்ளதாக இந்திய செய்திகள் தெரிவிக்கின்றன. நீட் மறுதேர்வு வருகின்ற 21ஆம் தேதி அன்று நடைபெற உள்ளது. இந்தியா முழுவதும் மருத்துவர்களை உருவாக்குவதற்கு முக்கிய தேர்வாக பார்க்கப்படும் நீட் தேர்வு வினாத்தால் கசிவு இந்தியா முழுவதும் பெரும் அதிர்வலைகளை ஏற்படுத்தியுள்ளது. அதிமுகவின் 4 சட்டமன்ற உறுப்பினர்கள் தங்கள் பதவியை ராஜினாமா செய்து தாவேக்காவில் இணைந்துள்ளனர். இது தமிழக அரசியலில் பெரும் பரபரப்புகளை ஏற்படுத்தியுள்ளது. இந்த செய்தியின் பின்னணி என்னவென்றால், நடைபெற்று முடிந்த தமிழக சட்டமன்ற தேர்தலில் தாவேக்கா 108 இடங்களில் வெற்றி பெற்று கூட்டணி ஆட்சி அமைத்துள்ளது. திமுக கூட்டணியிலிருந்த விடுதலை சிறுத்தைகள் மற்றும் இந்திய யூனியன் முஸ்லீம் லீக் ஆகிய கட்சிகள் தாவேக்காவிற்கு தங்களுடைய ஆதரவை தெரிவித்துள்ளனர். இதேபோல் நம்பிக்கை வாக்கெடுப்பின் போது அதிமுகவை சேர்ந்த 25 சட்டமன்ற உறுப்பினர்கள் தாவேக்கா அரசுக்கு ஆதரவளித்தனர். இது தமிழக அரசியலில் பெரும் பரபரப்புகளை ஏற்படுத்தி வந்தது. இது போன்ற சூழ்நிலையில் யாருமே எதிர்பாராத வகையில் அதிமுகவின் 4 சட்டமன்ற உறுப்பினர்கள் தங்கள் பதவியை ராஜினாமா செய்துள்ளனர். அதிமுகவின் சட்டமன்ற உறுப்பினர்களான சத்யபாமா, ஜெயக்குமார், மரகதம் குமாரவேல் மற்றும் இசக்கி சுப்பையா ஆகியோர் தங்கள் பதவியை ராஜினாமா செய்துள்ளனர். அவர்களின் ராஜினாமாவை சபாநாயகரும் ஏற்றுக்கொண்டுள்ளார். ராஜினாமா செய்த 4 பேரும் தாவேக்காவில் தங்களை இணைத்துக் கொண்டுள்ளனர். ஏற்கனவே தாவேக்கா தலைவர் விஜய் தான் போட்டியிட்ட திருச்சி கிழக்கு தொகுதியை ராஜினாமா செய்துள்ளார். அதிமுகவின் 4 சட்டமன்ற உறுப்பினர்களின் ராஜினாமாவால் தாராபுரம், பெருந்துறை, மதுராந்தகம் மற்றும் அம்பாசமுத்திரம் ஆகிய தொகுதியிலும் காலியாக உள்ளது. இதனால் இந்த 4 தொகுதிகளுக்கும் விரைவில் தேர்தல் நடைபெறும் என்று கணிக்கப்படுகிறது. இந்த 4 தொகுதிகளிலும் ராஜினாமா செய்த அதிமுகவின் சட்டமன்ற உறுப்பினர்களே போட்டியிடுவார்கள் என்று தமிழக செய்திகள் தெரிவிக்கின்றன. அதிமுகவின் சட்டமன்ற உறுப்பினர்களின் ராஜினாமா தமிழக அரசியலில் பெரும் பரபரப்புகளை ஏற்படுத்தியுள்ளது. அதிமுக உறுப்பினர்களின் ராஜினாமாவுக்கு தாவேக்காவின் பின்னணியே காரணம் என்று எதிர்க்கட்சிகள் குற்றச்சாட்டுக்களை முன்வைத்து வருகின்றனர். பதவியேற்ற உடனே ராஜினாமா செய்த 4 அதிமுக சட்டப்பேரவை உறுப்பினர்களின் பின்னணியை ஆராய வேண்டும் என்றும் மிகப்பெரிய அளவில் பண பரிமாற்றம் நடைபெற்றுள்ளதாக குற்றம் சாட்டியுள்ளார் அதிமுகவின் நாடாளுமன்ற உறுப்பினர் தனபால். இதேபோல் அதிமுக

0: சட்டமன்ற உறுப்பினர்கள் ராஜினாமா செய்ததில் குதிரை பேரம் நடந்துள்ளது என்றும் இது குறித்து சிபிஐ விசாரணை நடத்த வேண்டும் என்று இந்திய தேர்தல் ஆணையத்திற்கு வழக்கறிஞர் செல்வகுமார் என்பவர் மனு அனுப்பியுள்ளார். தாவேக்காவிற்கு தற்போது 108 சட்டமன்ற உறுப்பினர்கள் உள்ளனர். மேலும் 8 சட்டமன்ற உறுப்பினர்களின் ஆதரவு இருந்தால் தாவேக்காவால் தனித்து ஆட்சி செய்ய முடியும். இதனால் அதிமுகவின் பல சட்டமன்ற உறுப்பினர்களை இழுக்க தாவேக்கா திட்டமிடுவதாக சில விமர்சனங்கள் முன்வைக்கப்படுகின்றன. தமிழக அரசியல் தொடர்பான மேலும் ஒரு செய்தி. பெரம்பலூர் மாவட்டத்தில் திமுக மற்றும் விடுதலை சிறுத்தைகள் கட்சியினரிடையே மோதல் ஏற்பட்ட சம்பவம் தமிழக அரசியலில் பரபரப்புகளை ஏற்படுத்தியுள்ளது. இந்த செய்தியின் பின்னணி என்னவென்றால், தமிழகத்தில் நடைபெற்று வரும் விஜய் தலைமையிலான தாவேக்கா அரசுக்கு பெரும்பான்மையை நிரூபிக்க விடுதலை சிறுத்தைகள் கட்சியினர் ஆதரவளித்தனர். இதனைத் தொடர்ந்து விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் சட்டப்பேரவை உறுப்பினர் வன்னி அரசுக்கு ஆதி திராவிட நலத்துறை அமைச்சர் பதவி வழங்கப்பட்டது. இது திமுகவினருக்கு அதிருப்தியை ஏற்படுத்தியதாக பார்க்கப்பட்டது. இது போன்ற சூழ்நிலையில் திமுகவின் துணை பொதுச் செயலாளரும் நீலகிரியின் மக்களவை தொகுதியின் சட்டமன்ற உறுப்பினருமான ஆ. ராசா தனது சமூக வலைதள பக்கத்தில் சர்ச்சையான கருத்து ஒன்றை தெரிவித்திருந்தார். ஆர். ராசாவின் பதிவிற்கு விடுதலை சிறுத்தைகள் கட்சியினர் தங்கள் கடுமையான கண்டனங்களை தெரிவித்து வந்தனர். சர்ச்சையை தொடர்ந்து தனது பதிவை நீக்கினார் ஆ. ராசா. ஆர். ராசாவின் பதிவை கண்டித்து விடுதலை சிறுத்தைகள் கட்சியினர் தொடர்ச்சியாக தங்கள் எதிர்ப்பை தெரிவித்து வந்தனர். எதிர்ப்பின் ஒரு பகுதியாக பெரம்பலூர் மாவட்டம் குன்னம் பேருந்து நிலையம் பகுதியில் விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் சார்பில் ஆர்ப்பாட்டம் நடத்த அனுமதி கோரப்பட்டிருந்தது. அதேபோல் திமுகவினரும் ஆர். ராசாவை தரக்குறைவாக பேசிய குன்னம் தொகுதி விசிகாவின் மாவட்ட செயலாளர் அன்பானத்தை கண்டித்து அதே இடத்தில் ஆர்ப்பாட்டம் நடத்த அனுமதி கோரியிருந்தனர். இரு தரப்பினரும் ஒரே இடத்தில் போராட்டம் நடத்த அனுமதி கோரியதால் காவல்துறையினர் அனுமதி தர மறுத்தனர். போராட்டம் நடத்த காவல்துறை அனுமதி மறுத்திருந்தாலும் திமுக மற்றும் விடுதலை சிறுத்தைகள் கட்சியினர் ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட முயற்சி செய்தனர். அப்போது இரு தரப்பினருக்கும் இடையே கடுமையான மோதல் ஏற்பட்டது. இரு தரப்பினரும் கைகலப்பில் ஈடுபட்டனர். இதனைத் தொடர்ந்து அங்கு பாதுகாப்பு பணியில் ஈடுபட்டிருந்த காவல்துறையினர் இரு தரப்பினரையும் தடுத்து கலைந்து போகச் செய்தனர். கடந்த ஒரு மாதத்திற்கு முன்பு ஒரே கூட்டணியில் இருந்த திமுக மற்றும் விடுதலை சிறுத்தைகள் ஆகிய கட்சியினருக்கிடையே மோதல் ஏற்பட்டுள்ளது தமிழக அரசியலில் பரபரப்புகளை ஏற்படுத்தியுள்ளது. இதேபோல் சமூக வலைத்தளங்களிலும் திமுகவினர் மற்றும் விடுதலை சிறுத்தைகள் கட்சியினர் கடுமையான வார்த்தை மோதல்களில் ஈடுபட்டு வருகின்றனர். இரு கட்சியை சேர்ந்த தலைவர்களும் இந்த விவகாரத்தில் பெரிய அளவில் விமர்சனங்களை முன்வைக்காததும் குறிப்பிடத்தக்கது. இது SBS வானொலியின் தமிழ் ஒலிபரப்பின் தமிழக செய்தியாளர் ராஜ்.
1: நேர்களே, அடுத்து ஒலிக்கும் விளம்பரங்களை தொடர்ந்து செய்தியின் பின்னணி நிகழ்ச்சியில் உலக செய்திகளின் தொகுப்பு ஒலிக்க கேட்கலாம்.
2: விளையாட்டு பிரியரா நீங்கள்? SBS ஸ்போர்ட் விளையாட்டு ஆர்வலர்களின் நம்பர் ஒன் இடம். சைக்கிள், மோட்டார் விளையாட்டு, உலக தடகளம் மற்றும் பல. செல்லுங்கள் sbs.com.au/sport.
1: இன்சைட் விருதுகளை வென்றிருக்கும் SBS தொலைக்காட்சியின் இன்சைட் நிகழ்ச்சி மற்றவர்கள் தொடுவதற்கு அஞ்சும் விடயங்கள் குறித்து விவாதிக்கிறது. செவ்வாய்க்கிழமைகளில் 8:30 SBS டிவி மற்றும் SBS ஆன் டிமாண்டில்.
3: விருது பெற்ற ஆவணப்படங்கள், நாடகம், சர்வதேச விளையாட்டு என்று பல நிகழ்ச்சிகள் உங்களை மகிழ்விக்கவும் அறிவூட்டவும் SBS A World of Difference. சேனல் 30 SBS மற்றும் சேனல் 31 SBS Voiceland.
4: SBS World News. சுட சுட செய்திகளை உடனுக்குடன் எடுத்து வருகிறது SBS World News. ஆஸ்திரேலியா மற்றும் உலக செய்திகள் ஒவ்வொரு நாளும் மாலை 6:30 SBS தொலைக்காட்சி மற்றும் SBS ஆன் டிமாண்ட்.
5: SBS தமிழை விரும்பி கேட்கின்றீர்கள் தானே? ஏன் நமது உரையாடலை Facebookல் தொடரக்கூடாது? SBS தமிழின் Facebook ஒரு லைக் கூடவே உங்கள் எண்ணத்தை பதிவிடுங்களேன்.
1: நூற்றுக்கணக்கான தொலைக்காட்சி நிகழ்ச்சிகள் மற்றும் திரைப்படங்கள் எந்த நேரமும் போன், ஸ்மார்ட் டிவி, டேப்லெட் மற்றும் லேப்டாப் என்று எந்த வழியிலும் கண்டுகளிக்க SBS

0: டிமாண்ட் செயலியை தரவிறக்கம் செய்யுங்கள் அல்லது SBS இணையதளத்திற்கு செல்லுங்கள். இன்றைய செய்தியின் பின்னணி நிகழ்ச்சியில் இறுதியாக உலகில் இந்த வாரம் இடம்பெற்ற முக்கிய செய்திகளின் தொகுப்பு ஒலிக்க கேட்கலாம். அமெரிக்கா ஈரான் போர் விவகாரம், ஓமானை தாக்குவோம் என கூறும் அமெரிக்கா, எபோலா பாதிப்பு, இந்தியா அமெரிக்கா இடையே அரிய வகை கனிமங்கள் ஒப்பந்தம், இவை உள்ளிட்ட உலக செய்திகளின் பின்னணியை முன்வைக்கிறார் நமது தமிழக செய்தியாளர் தமிழ் பிரபாகரன்.
1: அமெரிக்கா ஈரான் இடையிலான போர் நிறுத்தத்தை 60 நாட்களுக்கு நீட்டிப்பதற்கும் போரை நிரந்தரமாக முடிவுக்கு கொண்டு வருவதற்கான பேச்சுவார்த்தைகளை தொடங்குவதற்கும் அமெரிக்காவும் ஈரானும் ஒரு பூர்வாங்க புரிந்துணர்வு ஒப்பந்தத்தை எட்டியுள்ளதாக தகவல் வெளியாகியுள்ளது. அதே சமயம் இதற்கு இன்னும் அமெரிக்க அதிபர் டொனால்டு டிரம்பின் இறுதி ஒப்புதல் கிடைக்கவில்லை என கூறப்படுகிறது. இந்த ஒப்பந்தம் இறுதி செய்யப்படும் பட்சத்தில் இது அமெரிக்க ஈரான் போர் விவகாரத்தில் ஒரு முக்கிய திருப்பமாக இருக்கும் என கருதப்படுகிறது. இதில் ஹார்மோஸ் நீரிணை மீண்டும் திறக்கப்படும், ஈரான் 30 நாட்களுக்குள் அந்த நீர்வழியில் உள்ள அனைத்து கண்ணிவெடிகளையும் அகற்றும், அணு ஆயுதம் தயாரிக்க மாட்டோம் என்று ஈரான் உறுதியளிப்பது, ஈரான் மீதான அமெரிக்க தடைகளை தளர்த்துவது மற்றும் ஈரானிய சொத்துக்களை முடக்கத்திலிருந்து விடுவிப்பது குறித்து விவாதிக்கும் அம்சங்கள் இடம்பெற்றிருக்கும் என கூறப்படுகிறது. ஹார்மோஸ் நிலையில் ஈரான் சுங்கக்கட்டண முறையை நிறுவ ஓமன் உதவினால் அந்நாட்டின் மீது கடுமையான பொருளாதார தடைகளை விதிப்போம் என அமெரிக்கா எச்சரித்திருக்கிறது. அமெரிக்காவின் வளைகுடா நட்பு நாடான ஓமனுக்கு விடுக்கப்பட்டுள்ள ட்ரம்ப் நிர்வாகத்தின் எச்சரிக்கை வளைகுடாவில் நிலவி வரும் நிலையற்ற தன்மையை மேலும் தீவிரமாக்கியுள்ளது. அந்த முக்கியத்துவம் வாய்ந்த நீர்வழியில் வர்த்தக கப்பல்கள் மீது கட்டணம் விதிப்பதை அமெரிக்கா சகித்து கொள்ளாது என அமெரிக்க கருவூல செயலர் ஸ்காட் பெசன்ட் தெரிவித்துள்ளார். இது தொடர்பாக ஸ்காட் பெசன்ட் வெளியிட்டுள்ள சமூக ஊடக பதிவில் குறிப்பாக ஓமன் தெரிந்து கொள்ள வேண்டியது என்னவென்றால், ஹார்மோஸ் நீரிணையில் சுங்க கட்டணங்களை கொண்டு வருவதில் நேரடியாகவோ அல்லது மறைமுகமாகவோ ஈடுபட்டுள்ள எந்த ஒரு தரப்பையும் அமெரிக்கா கடுமையாக குறிவைக்கும் என்று குறிப்பிட்டிருக்கிறார். முன்னதாக அமெரிக்க ஈரான் போர் உள்பட பல பிராந்திய நெருக்கடிகளில் மத்தியஸ்த நாடாக செயல்பட்ட அமெரிக்காவின் நட்பு சக்தியாக பார்க்கப்பட்ட ஓமனை தாக்குவோம் என அமெரிக்க அதிபர் டிரம்ப் பேசியிருந்தார்.
2: Would you accept a short-term deal that allows Iran and Oman to control the strait? And would they have to open it immediately, or would you be open to that happening over a period of time?
3: No, the strait's going to be open to everybody. It's,
2: and who would control
3: it? It's international waters. Nobody's going to control it. We're going to watch over it. We'll watch over it, but nobody's going to control it. That's part of the negotiation that we have. They would like to control it. Nobody's going to control it. It's international waters, and Oman will behave just like everybody else, so we'll have to blow them up.
1: அமெரிக்கா ஈரான் இடையிலான போரை முடிவுக்கு கொண்டு வருவதற்கான மறைமுக பேச்சுவார்த்தைகளை ஈரான் மற்றும் அமெரிக்க தரப்பு மேற்கொண்டு வரும் நிலையில் ஒரு தீர்மானகரமான முடிவை எட்டுவதில் ஹார்மோஸ் நிர்ணய

0: Hits from Home.
1: Starting a new life in Australia isn't easy.
2: A lot of companies have rejected me.
3: Sometimes I feel like, oh, I'm gonna quit, I've given up.
1: Work in Progress is a podcast to help skilled migrants rebuild their careers in a new country. You'll hear inspiring real-life stories, expert advice, and valuable tips to help you find a job and advance your career. Work in Progress. Listen now wherever you get your podcasts.
4: Omani individuals or Omani financial institutions, they're getting sanctioned.
5: தெற்கு லெபனானில் இஸ்ரேல் நடத்திய தாக்குதல்களில் குறைந்தது 16 பேர் கொல்லப்பட்டதாகவும் 58 பேர் காயமடைந்ததாகவும் லெபனான் சுகாதார அதிகாரிகள் தெரிவித்துள்ளனர். அங்கு இஸ்ரேல் தனது தாக்குதலை தீவிரப்படுத்தி வருவதோடு அப்பகுதி முழுவதும் மக்கள் இடம்பெறச் செய்வதற்கான உத்தரவுகளையும் பிறப்பித்து வருகிறது. ஹிஸ்புல்லா அமைப்பினரை குறிவைத்து தெற்கு லெபனான் முழுவதும் தனது தாக்குதல்களை விரிவுபடுத்தி வரும் இஸ்ரேல் குடியிருப்பு பகுதிகள், சாலைகள் மற்றும் பொதுமக்கள் வாழும் இடங்களை தாக்கி வருவதாக சொல்லப்படுகிறது. தெற்கு பெய்ரூட்டில் ஹிஸ்புல்லா வலுவான இருப்பை கொண்டிருக்கிறது. தற்போது இஸ்ரேலுக்கும் லெபனான் அரசாங்கத்திற்கும் இடையில் நடந்து வருவதாக சொல்லப்படும் அமைதி பேச்சுவார்த்தைகளை இந்த தாக்குதல்கள் சீர்குலைக்கக்கூடும் என்ற கவலைகளின் காரணமாக லெபனான் தலைநகரை தாக்க வேண்டாம் என்று இஸ்ரேலுக்கு அமெரிக்கா அழுத்தம் கொடுத்து வருவதாக கூறப்படுகிறது. மோதல் மண்டலங்களில் நிகழும் பாலியல் வன்முறைக்கான கருப்பு பட்டியலில் ஐக்கிய நாடுகள் சபை இஸ்ரேலை சேர்த்திருப்பதன் காரணமாக ஐநா பொதுச் செயலாளர் அந்தோனியோ குட்டாரஸ் உடனான உறவை இஸ்ரேல் துண்டித்துள்ளது என்று ஐநாவுக்கான இஸ்ரேலிய தூதர் கூறியிருக்கிறார். கடந்த ஆகஸ்ட் மாதம் இஸ்ரேலிய சிறைகள் மற்றும் பிற தடுப்பு காவல் மையங்களில் பாலஸ்தீனிய கைதிகளுக்கு எதிராக இஸ்ரேலிய பாதுகாப்பு படைகளால் இழைக்கப்பட்ட பாலியல் வன்முறைகள் குறித்த நம்பகமான தகவல்களை மேற்கோள் காட்டியிருந்த ஐநா அவ்வாறான சிறைகள் தடுப்பு காவல் மையங்களுக்குள் ஐநா ஆய்வாளர்கள் நுழைய அனுமதி மறுக்கப்படுவதாகவும் தெரிவித்திருந்தது. இன்றைய உலகில் ஆதிக்கம் செலுத்தி வரும் முக்கிய கனிமங்கள் மற்றும் அரிய வகை கனிமங்களின் சீரான விநியோகத்தை உறுதி செய்வது தொடர்பான முக்கிய ஒப்பந்தம் இந்தியா மற்றும் அமெரிக்கா இடையே கையெழுத்தாகியிருக்கிறது. அமெரிக்க வெளியுறவுத்துறை அமைச்சர் மார்கோ ரூபியோ 4 அரசுமுறை பயணமாக இந்தியா வருகை தந்தபோது இந்த ஒப்பந்தத்தில் ரூபியோவும் இந்திய வெளியுறவுத்துறை அமைச்சர் ஜெய்சங்கரும் கையெழுத்திட்டனர். இப்பயணத்தின் போது ஜப்பான், ஆஸ்திரேலியா, இந்தியா உள்ளிட்ட குவாட் நாடுகளின் வெளியுறவு அமைச்சர்கள் கூட்டத்திலும் ரூபியோ பங்கேற்றிருந்தார். நவீன செமிகண்டக்டர்கள், மின்சார வாகன பேட்டரிகள், போர் விமான பாகங்கள், மேம்பட்ட தொலைத்தொடர்பு சாதனங்கள் மற்றும் எரிசக்தி தொழில்களுக்கு தேவையான அரிய வகை கனிமங்களை விநியோகிப்பதில் சீனா ஆதிக்கம் செலுத்தி வருகிறது. 60% அரிய வகை கனிம வளங்களை தன்னகத்தே கொண்டிருக்கும் சீனா உலக விநியோகத்தில் 90% கையாண்டு வருகிறது. முக்கிய மற்றும் அரிய வகை கனிமங்களை பெறுவதற்கு சீனாவை அமெரிக்கா சார்ந்திருக்கும் நிலையில் அவ்வாறான கனிமங்கள் கிடைப்பதை பரவலாக்க அமெரிக்கா ஆப்பிரிக்கா நாடுகள் முதல் இந்தியா வரை பல்வேறு முயற்சிகளை மேற்கொண்டு வருகிறது. காங்கோ ஜனநாயக குடியரசில் எபோலா நோய் தொற்று பரவி வரும் நிலையில் மிக கடுமையாக பாதிக்கப்பட்டுள்ள காங்கோவின் இடூரி பகுதிக்கு ஐக்கிய நாடுகள் சுகாதார அமைப்பின் தலைவர் பயணம் மேற்கொள்கிறார். 17th முறையாக பரவி வரும் இந்த கொடிய நோய் பரவலை கட்டுப்படுத்த காங்கோ போராடி வருகிற சூழலில் உலக சுகாதார அமைப்பின் இயக்குநர் ஜெனரல் டெட்ரோஸ் அங்கு செல்வதாக குறிப்பிட்டிருக்கிறார். காங்கோ ஜனநாயக குடியரசின் சமீபத்திய கணக்குப்படி 121 பேருக்கு நோய் தொற்று உறுதிப்படுத்தப்பட்டுள்ளது. 17 பேர் உயிரிழந்திருக்கிறார்கள். மேலும் 246 பேர் உயிரிழந்திருக்கலாம் என சந்தேகிக்கப்படுவதாகவும் 1077 பேர் நோய் தொற்றுக்கு ஆளாக இருக்கலாம் என சந்தேகிக்கப்படுவதாகவும் தரவுகள் தெரிவிக்கின்றன. உயிரிழப்புகளின் எண்ணிக்கை இதைவிட அதிகமாக இருக்கலாம் என்றும் சொல்லப்படுகிறது. அடுத்த மாதம் தொடங்கும் உலகக்கோப்பை கால்பந்து போட்டியின் போது தங்கள் நாட்டவர்களையும் பார்வையாளர்களையும் பாதுகாக்கும் நோக்கத்தில் எபோலாவால் அதிக பாதிப்பை எதிர்கொண்டு வரும் ஆப்பிரிக்க பிராந்தியங்களிலிருந்து வரும் மக்களுக்கு அமெரிக்கா, மெக்சிகோ மற்றும் கனடா ஆகிய நாடுகள் ஒருங்கிணைந்த பொது சுகாதார கட்டுப்பாடுகளை அறிவித்துள்ளன. கடந்த சில வாரங்களில் காங்கோ ஜனநாயக குடியரசு, உகாண்டா அல்லது தெற்கு சூடானுக்கு பயணம் செய்த வெளிநாட்டினர் அமெரிக்காவிற்குள் நுழைவதற்கு கடந்த வாரம் அமெரிக்கா தடை விதித்திருந்தது. அத்துடன் கடந்த 21 அந்த நாடுகளுக்கு சென்று வந்த கிரீன் கார்டு வாசிகளுக்கும் இந்த தடை நீட்டிக்கப்படுவதாக அமெரிக்க நோய் கட்டுப்பாடு மற்றும் தடுப்பு மையம் அறிவித்துள்ளது. அதேபோல் கனடாவின் பொது சுகாதார முகமையின் அறிக்கையின்படி சமீப வாரங்களில் எபோலா பாதிக்கப்பட்ட பகுதிகளில் இருந்த அறிகுறிகள் இல்லாத கனடிய குடிமக்கள், நிரந்தர வசிப்பாளர்கள் மற்றும் பிற வெளிநாட்டினர் வரும் சனிக்கிழமை முதல் 21 தங்களை தனிமைப்படுத்திக் கொள்ள வேண்டும். இந்த வரிசையில் மெக்சிகோ அரசு தரப்பிலும் காங்கோ ஜனநாயக குடியரசுக்கு பயணம் செய்வதை தவிர்க்குமாறும் அந்நாட்டிலிருந்து வருபவர்கள் 21 தனிமைப்படுத்திக் கொள்ளுமாறும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. இது SBS தமிழின் உலக செய்திகளின் பின்னணி.

0: இத்துடன் செய்தியின் பின்னணி நிகழ்ச்சி நிறைவு பெறுகிறது. நேயர்களே, நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது SBS தமிழ். நீங்களும் கேளுங்கள், பிறருக்கும் அறிமுகம் செய்யுங்கள். தொடரும் விளம்பரங்களை தொடர்ந்து நீங்கள் கேட்க இருப்பது ஆஸ்திரேலிய பூர்வீக குடி மக்களையும் நிலம், சமூகங்கள் மற்றும் கதைகளுடன் அவர்கள் கொண்டுள்ள ஆழமான தொடர்பையும் பிரதிநிதித்துவப்படுத்தும் அபோரிஜினல் கொடி குறித்த விவரணம்.
1: உலகின் பல பாகங்களிலும் வெளியாகும் திரைப்படங்களை இந்த நேரமும் கண்டு களிக்க SBS World Movies சேனல் 32 இல் மற்றும் SBS ஆன் டிமாண்டில்.
2: உலுரு ஸ்டேட்மெண்ட் ஃப்ரம் த ஹார்ட் என்பது அரசியலமைப்பில் பூர்வீக குடிமக்களை அங்கீகரிப்பதற்கான ஒரு வரைபடம். sbs.com.au/uluru-statement எனும் இணையதளத்தில் தமிழ் மொழியை தெரிவு செய்து வாசியுங்கள்.
0: இன்சைட் விருதுகளை வென்றிருக்கும் SBS தொலைக்காட்சியின் இன்சைட் நிகழ்ச்சி மற்றவர்கள் தொழுவதற்கு அஞ்சும் விடயங்கள் குறித்து விவாதிக்கிறது. செவ்வாய்க்கிழமைகளில் 8:30 SBS டிவி மற்றும் SBS ஆன் டிமாண்டில்.
3: SBS South Asian brings you closer to South Asia. News in 10 languages, the SBS Spice podcast, and the hottest tracks on SBS South Asian Radio. There is so much to explore. Check it out now on the SBS Audio app or website.
2: ஆச்சரியப்பட வைக்கும் நம்மவர்களின் கதைகளை மொபைல் வழி கேளுங்கள். SBS ஆடியோ ஆப்பை தரவிறக்கம் செய்யுங்கள் அல்லது sbs.com.au/tamil எனும் இணையதளம் வழி கேளுங்கள். SBS ஆடியோ ஆப்பை தரவிறக்கம் செய்யுங்கள். உங்களுக்கு பிடித்த நிகழ்ச்சிகளை கேளுங்கள். SBS ஆடியோ ஆப்பை ஆப் ஸ்டோர் அல்லது கூகுள் பிளேயிலிருந்து இலவசமாக தரவிறக்கம் செய்யுங்கள். உங்கள் கதைகளையும் கருத்துக்களையும் பரிமாறும் தளம் SBS தமிழின் Facebook.

0: நேர்களே, ஆஸ்திரேலிய தமிழ் சமூகத்தில் ஏதாவது செய்திகள் சம்பவங்கள் நடந்தால் அதை அனைவருக்கும் தெரியப்படுத்த வேண்டும், அது பதிவு செய்யப்பட வேண்டும் என்று நீங்கள் நினைத்தால் ஒரு மின்னஞ்சல் தொலைவில் தான் நாங்கள் உள்ளோம். எழுதுங்கள் tamil.program@sbs.com.au. நிகழ்ச்சியில் அடுத்ததாக ஆஸ்திரேலிய பூர்வீக குடி மக்களையும் நிலம், சமூகங்கள் மற்றும் கதைகளுடன் அவர்கள் கொண்டுள்ள ஆழமான தொடர்பையும் அபோரிஜினல் கொடி பிரதிநிதித்துவப்படுத்துகிறது. இது தொடர்பில் ஆங்கிலத்தில் நிக்கியா ஹச்சிங்ஸ் தயாரித்த விவரணத்தை தமிழில் தயாரித்து வழங்குகிறார் ரேணுகா துரைசிங்கம்.
1: ஆஸ்திரேலிய கொடியுடன் சேர்ந்து பறக்கும் சிவப்பு, கருப்பு மற்றும் மஞ்சள் நிறத்தில் அமைந்த கொடியை பார்த்திருக்கிறீர்களா? அதுவே அபோரிஜினல் ஃபிளாக், ஆஸ்திரேலிய பூர்வீக குடி மக்களின் கொடி. அது ஆஸ்திரேலிய பூர்வீக குடி மக்களையும் அவர்கள் நிலம், சமூகங்கள் மற்றும் கதைகளுடன் கொண்டுள்ள தொடர்பையும் பிரதிநிதித்துவப்படுத்துகிறது. பலருக்கு அது வெறும் கொடி மட்டுமல்ல, அது வலிமை, தப்பி பிழைப்பு மற்றும் அடையாளத்தின் நினைவூட்டலும் சின்னமும் ஆகும். ஆஸ்திரேலியாவுக்கென ஒரு தேசிய கொடி இருந்தாலும் அபோரிஜினல் கொடி மற்றும் டொரஸ்ட்ரெய்ட் ஐலண்ட கொடி என மொத்தம் 3 கொடிகளையும் அது அங்கீகரிக்கிறது. ஆனால் அபோரிஜினல் கொடி எப்போதுமே இருந்ததில்லை. 1971 லுரிச்சா மற்றும் வொம்பாய் இனத்தை சேர்ந்த கலைஞரும் செயற்பாட்டாளருமான அங்கிள் ஹெரோல்ட் தோமஸ் இந்த கொடியை வடிவமைத்தார். அவர் சவுத் ஆஸ்திரேலியன் ஸ்கூல் ஆஃப் ஆர்டின் முதல் பூர்வீக கொடி பின்னணி

0: Hits from Home.
1: Starting a new life in Australia isn't easy.
2: A lot of companies have rejected me.
3: Sometimes I feel like, oh, I'm gonna quit, I've given up.
1: Work in Progress is a podcast to help skilled migrants rebuild their careers in a new country. You'll hear inspiring real-life stories, expert advice, and valuable tips to help you find a job and advance your career. Work in Progress. Listen now wherever you get your podcasts.
4: வடிவமைப்பு எளிமையானது, ஆனால் ஆழமான அர்த்தம் கொண்டது. கருப்பு நிறம் பூர்வீக குடிமக்களையும், சிவப்பு நிறம் கன்றி மற்றும் நிலத்துடன் உள்ள தொடர்பையும், மஞ்சள் வட்டம் வாழ்க்கையின் மையமான சூரியனையும் குறிக்கிறது. இந்த கொடியை பார்க்கும்போது என் நாட்டையும் என் மக்களையும் உருவாக்கத்தின் அடையாளமான சூரியனையும் பார்க்கிறேன் என்கிறார் கொமரோய் இனத்தைச் சேர்ந்த இளம் கலைஞர் ஜேட் பிரெனன்.
5: Flags, they represent identity. When I see the flag, I see my country, I see my people, and I see the sun, which is the creation. The sun is what brings the people and our land together, and it's something that we carry. Our land is so important to us. It's something that needs to be shown. Having the flag is basically displaying who we are as a nation. It's Aboriginal people.
4: காலப்போக்கில் விடயங்கள் எவ்வாறு மாறின என்பதை விளக்குகிறார் வொனருவா இனத்தைச் சேர்ந்த ஆண்டி சூசன் கெண்டல். அவர் 1960s மற்றும் 70s நியூ சவுத் வேல்ஸ் மாநிலத்தின் பிராந்திய நகரமான கொண்டபாலினில் வளர்ந்தார். அபோரிஜினல் கொடி பொதுவாக காணப்படாத ஒரு காலத்தை அவர் நினைவு கூர்கிறார். அவர் முதல் முறையாக அந்த கொடியை பார்த்தது பள்ளியிலோ அல்லது நகரசபை அலுவலகத்திலோ அல்ல, தொலைக்காட்சியிலேயே அதை முதலில் தான் பார்த்ததாக அவர் கூறுகிறார்.
6: I actually saw the flag on telly in a protest. All the TV, the media back in the day was negative. So it was about, you know, these people protesting and here's this flag that to me looked like a German flag, but it wasn't quite a German flag. That was my first experience of seeing an Aboriginal flag.
4: பின்னர் ஆண்டி சூசன் ஆசிரியராக பணியாற்ற தொடங்கிய போதும் அந்த கொடி பள்ளி வாழ்க்கையின் சாதாரண பகுதியாக மாறியிருக்கவில்லை.
6: In the beginning of my teaching experience wasn't a subject. It was, by the way, here's a colouring in. It's an Aboriginal flag. Does anyone know the colours and what they stand for? That was as far as Aboriginal education went in the early days.
4: அவரது தலைமுறைக்கு அந்த கொடி போராட்டங்களிலோ அல்லது தொலைக்காட்சியிலோ காணப்படும் ஒன்றாக இருந்தது. அன்றாட ஆஸ்திரேலிய வாழ்க்கையின் ஒரு சாதாரண பகுதியாக அது மாறியிருக்கவில்லை. ஆனால் ஜேட் போன்ற இளம் பூர்வீக குடி பின்னணி கொண்ட மக்களுக்கு அனுபவம் முற்றிலும் வேறுபட்டது. அவர்கள் இந்த கொடியை சுற்றியுள்ள சூழலில் வளர்ந்தனர். ஜேட் பிரெனன் தனது குழந்தை பருவத்தை சிட்னி நகரின் கிழக்கு பகுதியில் உள்ள மெட்ராவில்லில் கழித்தார். அங்கிருந்த ஒரு சுவரோவியம் அவருக்கு இன்னும் தெளிவாக நினைவில் உள்ளது என்கிறார் அவர்.
5: I don't remember the first time. I don't remember, but it's always been around. I think I saw it most in the area I grew up in Matraville. Going down to Kajaga, I used to go to this daycare there, and I just remember there used to be this big Koori flag mural, and it was so big, it was overwhelming for my little body.
4: ஜேட் பிரெனன் வளர வளர அந்த கொடி அவரது அன்றாட வாழ்க்கையின் இன்னும் பல இடங்களில் தோன்ற தொடங்கியது.
7: Seeing the flag on clothing or temporary tattoos at school, we would all trade them in the bathrooms. It's comforting to know who's with you, especially when we all look so different.
4: அவருக்கு அந்த கொடி மற்ற பூர்வீக குடி பின்னணி கொண்ட மக்களையும் ஆதரவாளர்களையும் அடையாளம் காண உதவுகிறது. மக்கள் கூட்டத்திற்குள் கூட யார் தன்னுடன் இருக்கிறார்கள் என்பதை அது உணர்த்துகிறது. 1995 அபோரிஜினல் கொடி அதிகாரப்பூர்வமான ஃபிளாக் ஆஃப் ஆஸ்திரேலியாவாக அங்கீகரிக்கப்பட்ட போது எல்லோருக்கும் இப்போது அது என்ன என்பது தெரிய வந்ததை ஒட்டி தான் மகிழ்ச்சி அடைந்ததாக ஆண்டி சூசன் தெரிவித்தார்.
6: When it became official and the flags were flying, you sort of noticed the council has the flag flying, but the school didn't have it flying, or the police didn't have it. You saw it once and you just thought, that's great.
4: காலப்போக்கில் அரிதாக காணப்பட்ட அந்த கொடி அனைத்து இடங்களிலும் சாதாரணமாக காணப்படும் ஒன்றாக மாறியது.
6: You see the little Aboriginal flag stickers on cars. I just love that. I love seeing that. Everybody knows, whether they accept it or are proud of it, it doesn't matter. It's there now. It's legal. It is the Aboriginal flag. It represents our people.
4: ஒரு கட்டிடத்தின் நுழைவாயிலில் இந்த கொடியை பார்ப்பது அந்த இடத்தின் உணர்வையே மாற்றுகிறது என்கிறார் ஜேட் பிரெனன்.
5: When I go into a space, I want to feel accepted, and knowing that the flag is out there, usually they're out the front where you're welcomed in. So

0: think it's really important for young First Nations to see flags welcoming into the space.
1: இந்த இரு பெண்களுக்கும் பள்ளிகளுக்கு வெளியே பாலங்களில் பேரணிகளில் ஆடைகளிலும் டட்டூக்களிலும் காணப்படும் இந்த கொடி பெருமை மற்றும் இணைப்பு உணர்வின் வலுவான ஆதாரமாக மாறியுள்ளது. இந்த கதைக்கு இன்னொரு பகுதியும் உள்ளது. பல ஆண்டுகளாக அபிஜினல் கொடியை யார் பயன்படுத்தலாம் என்ற சட்ட மற்றும் கலாச்சார விவாதம் இருந்து வந்தது. இந்த கொடியின் வடிவமைப்பாளரான அங்கிள் ஹரோல்ட் தோமஸ் அதற்கான காப்பிரைட் காப்புரிமையை வைத்திருந்தார். அவர் அந்த கொடியின் பயன்பாட்டை லைசன்ஸ் மூலம் வழங்கினார். குறிப்பாக ஆடைகள் மற்றும் மர்ச்சன்டைஸ் பொருட்களில் பயன்படுத்தும் உரிமையை ஒரு தனியார் நிறுவனத்திற்கு அவர் வழங்கினார். இதன் விளைவாக சில பூர்வீக குடி அமைப்புகளும் சமூகங்களும் சட்ட எச்சரிக்கை கடிதங்களை பெற்றன. அனுமதியின்றி அல்லது கட்டணம் செலுத்தாமல் அந்த கொடியை ஷர்ட்ஸ் அல்லது பிற பொருட்களில் பயன்படுத்த முடியாது என்று கூறப்பட்டது. இதற்கு பதிலாக பூர்வீக குடி பின்னணி கொண்ட ஃபேஷன் லேபிளான க்ளோதிங் த கேப்ஸ் மற்றும் அதன் ஆதரவாளர்கள் ஃப்ரீ த ஃபிளாக் இயக்கத்தை தொடங்கினர். இந்த கொடியும் மற்ற தேசிய கொடிகளைப் போல பொதுமக்கள் பயன்படுத்தக்கூடியதாக இருக்க வேண்டும், தனியார் லோகோ போல பயன்படுத்தப்படக்கூடாது என்று அவர்கள் வலியுறுத்தினர். பல ஆண்டுகளாக பொதுமக்கள் கொடுத்த அழுத்தம் மற்றும் பிரச்சாரங்களுக்கு பிறகு 2022 காமன்வெல்த் அரசு அங்கிள் ஹரல்டு தோமஸிடமிருந்து அபிஜினல் கொடியின் காப்புரிமையை பெற்றதாக அறிவித்தது. இப்போது அபிஜினல் கொடி ஆஸ்திரேலிய

0: Hits from Home.
1: SBS is Australia's most trusted multilingual broadcaster. Our listeners are loyal, highly engaged, and have supported countless local businesses. We offer advertising packages for businesses of all sizes. Our experienced sales team will guide you through the process of owning a great campaign. Bring your own ad or have our production team make you something in one of our 68 languages. Start the conversation with your new audience today. Email sales@sbs.com.au.
2: Living. Understand it. You don't have to live it. Understand it and be proud. Be proud to hear and proud of your own flag.
3: இப்போது அபிஜினல் கொடியை நீங்கள் பார்க்கும்போது அது எதை குறிக்கிறது, அதன் பின்னணி என்ன என்பதை நீங்கள் அறிவீர்கள். அதை புரிந்து கொள்வது ஆஸ்திரேலியாவை இன்னும் ஆழமாக புரிந்து கொள்ளும் ஒரு முக்கியமான படியாகும்.
4: ஆஸ்திரேலிய பூர்வீக குடிமக்களையும் நிலம், சமூகங்கள் மற்றும் கதைகளுடன் அவர்கள் கொண்டுள்ள ஆழமான தொடர்பையும் அபோரிஜினல் கொடி பிரதிநிதித்துவப்படுத்துகிறது. இது தொடர்பில் ஆங்கிலத்தில் நிக்கியா ஹட்சிங்ஸ் எழுதிய விவரணத்தை தமிழில் தயாரித்து வழங்கியவர் ரேணுகா துரைசிங்கம்.
5: எஸ்பிஎஸ் நம்பிக்கைக்குரிய ஊடகம்.
6: எஸ்பிஎஸ் பன்முக பக்க சார்பற்ற ஊடகம்.
7: எஸ்பிஎஸ் ஒருங்கிணைந்த பல்வேறு குரல்களின் ஒலி.
8: எஸ்பிஎஸ் ஒவ்வொருவருக்கும் இடம் உள்ள ஊடகம்.
9: எஸ்பிஎஸ் செவரல் பில்லியன் ஸ்டோரிஸ்.
10: எஸ்பிஎஸ் வானொலி செய்திகள், நாட்டு நடப்புகள், எழுச்சியூட்டும் கதைகள் அனைத்தும் உங்கள் மொழியில். பேசி பரிமாறுவோம். sbs.com.au/tamil.
4: நிகழ்ச்சியின் இறுதியில் ஒரு திரை இசைப்பாடல். ரெட்ரோ திரைப்படத்திற்காக சந்தோஷ் நாராயணனின் இசையமைப்பில் பாடலை பாடுகிறார் புண்யா செல்வா.

நல்லது நேர்களே, இன்றைய நிகழ்ச்சியில் எம்மோடு இணைந்திருந்த உங்கள் அனைவருக்கும் நன்றிகளை தெரிவித்துக் கொண்டு மீண்டும் உங்கள் அனைவரையும் வானொலியில் சந்திக்கும் ஆவலோடு உங்களிடமிருந்து விடைபெற்று செல்லும் நான் செல்வி இன்பசேகரன். வணக்கம் நேர்களே.